பொறுப்பு ஜாப்பரே நானுக்கு பருத்தி பழுக்கு தேக்கு ஆப்பாத்தால் நானுக்கு நானுக்கு பினா ஜஹான் தி திசா பொய்னா மஷ்ரிக் மக்ரிப் ஜனூப் ஷுமால் நானுக்கு கதே காஷி கதே பரவேஷ் மக்கே பனையா சாரியாந்தா சாஜிவால்

முறுக்கு சல்லி உப்பு மேல மாத்தே மாயி மாயி சரணு குரு மீட்டே மாயி சரணு குரு மீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர ஓட் பதா